யோ லிஜர்னா முதல்ல தெர்லட் விட இசுரான்ல லில் கிரேக் ஊழி இஸ்தோ தெர்லட்ல மிகரம் பட்டு மாட் சார்னா இரவு விடுங்க பட்டு மாட்டவன் ஒரு ஜர்ஜம் பட்டுனா லல் கிரேக் ஓ போல ஒல்வரம் கோலம் லல் கிரேக் ஜலஜி கிரேக் இவன் கூட லில் கிரேக் தெர்லட் விடுறான் ஜலஜம் பட்டு நோமோ நோமோ ஜலஜம் பட்டு இவ்வளோ இவ்வளோ கருவி குட் பீபுள் இவ்வளோ மாண்டம் இவ்வளோ வாய் ரொம்ப ஜலஜம் யூ இவ்வளோ ஒழக்கு யோ